0: रिन्यू क्लीन एनर्जी हमसे है।
1: मीठा या नमकीन चाहे जैसे खाओ 100% सूजी से बनी आर प्योर वर्मिसली स्वादिष्ट सेहतमंद हर रोज।
2: Gurugram, very tragic news coming in with the fact that the Millennium City is once again battling heavy rain. Waterlogging that has been reported that's led to massive traffic jams yet again this morning. After the chaos that erupted yesterday, authorities have advised people to work from home today, while several schools have shifted classes online. An hour of intense rain brought several parts of Gurugram to a standstill yesterday, with school buses stranded and children stuck for hours on end. While some students were forced to wade through flooded roads, while we have visuals from outside DLF Magnolias highlighting the severe waterlogging and once again raising questions over Gurugram's drainage and its civic infrastructure. The impact of the rain was also felt across the Delhi side as well, with waterlogging reported at several locations including Connaught Place and at Ames as well. We have Anushka, my colleague, joining us in order to get us details. Anushka, no different from what it was yesterday. Again this morning, very heavy rain has been reported from various spots.
3: That's right, Divya, we're reporting from the IFFCO chalk. We'll show you the situation that is presently persistent here at the very road. It's a very significant road. Multiple schools and luxury societies, in fact, are situated at this very front. But we are showing you the reality of the Millennium City. Yesterday, we saw heavy rainfall that lashed several parts of not just Delhi NCR but also Gurugram. While we saw that multiple areas were in fact the pumps were in fact installed, but we are seeing in Gurugram the situation is quite grim. The water logging that can be seen here outside petrol pumps, outside societies, schools, and also outside temples as well. The locals are in fact going on to say that this is not the first time. Remember, every time during monsoons, this kind of situation persists in Gurugram, where several of the roads get impacted, the drainage system, and all this promises that has been made by civic authorities comes to a failure. Like that we are in fact right now seeing here, the visuals that we saw yesterday of school buses being stranded in the middle of the road, and how the Gurugram authority has in fact gone on to advise that work from home should be exercised by the schools and the offices, given how there's a red alert that has been put in place by the IMD till 9 a.m. today. Yesterday we saw the rainfall that had in fact lashed several parts of Gurugram, but now also we are seeing the rain is persisting and the situation is not quite good. Several places, not just at IFFCO chalk but Subhash chalk, DLF Cyber Hub, Basai Road, every area has been impacted, and we can see heavy water logging in these roads and the citizens who are struggling to in fact move on to their offices, given that this is a Tuesday, a working day. Multiple people have in fact to go to their offices despite there's a work from home advisory that has been in fact given by the authorities. But look at the situation. It is early in the morning, around 9 a.m. Waterlogging can still be seen. And after a few while, traffic snarls will also be reported at several stretches, given how the roads have been impacted and how the vehicular movement have been in fact come to a standstill because of the heavy rainfall. Over to you.
2: Right, Anushka, there are a lot of measures that are in place. When we talk about, no different this time around, it has been raining heavily. And the IMD seems to have got it completely wrong, because they had said this time around it won't be raining the amount it usually does. In fact, it's going to remain, on the lower side and way before, way less than what usually is recorded during the monsoon season.
3: That's right, Divya. This time we have seen the monsoon was not as active as it was seen last year. This time we have seen there were several spells of isolated rainfall that was reported at multiple times. But after that, we have seen that yesterday all of a sudden the skies went all black, and after that we saw heavy rainfall that had lashed several parts of Delhi NCR as well as Gurugram, after which the situation became quite grim. Just 2 weeks.
4: Hello and welcome to the Southern View. In this segment, we'll bring you all the updates from down south. We're joined by my colleague Sam Daniel from Chennai, and also to bring all updates from Karnataka, we'll have Deepak Bopanna and Ritu. Let's begin this segment with the news from Tamil Nadu. We have Once again, the showdown in Legislative Assembly regarding the Parandur Airport project. Remember, yesterday, under Rule 1110, Chief Minister C. Joseph Vijay scrapped Parandur Airport's proposed airport for a second airport for Chennai City, but it has become political controversy. Today, even Legislative Assembly, DMK raised the issue, pointed out that by scrapping Parandur Airport project, it will affect Tamil Nadu's growth and investments towards Tamil Nadu state. But however, Adav Arjuna intervened and gave a reply saying that investments will come towards Tamil Nadu if a corrupt government, avoids corruption in industries and investments. So Adav Arjuna pointed out that Chief Minister is prioritizing clean governance as far as government is concerned. So automatically investment will come towards the state. He also criticized the DMK stand saying that Chief Minister has prioritized farmers' welfare rather than Parandur Airport. Even he compares saying that when it comes to Parandur Airport or former steers, Chief Minister C. Joseph Vijay will stand with former steers. Even as we speak, a while ago, Parandur farmers, villagers had a meeting with Chief Minister C. Joseph Vijay to express gratitude to Chief Minister C. Joseph Vijay. And also there were controversial remarks made by Law Minister CTR Nirmal Kumar, which become a standoff between DMK and TVK ruling government, whereas CTR Nirmal Kumar criticized DMK government, calling this as DMK is opposing scrapping of Parandur as they have invested black money in real estate. He even termed G-Square son-in-law, for which Thangam Tenarasu got frustrated and intervened. If Law Minister wanted to take a debate in a way, we will question immediately if is new government, is TVK government is trying to bring new airport for the benefits of lottery son-in-law. So these are all the debates happen inside the Legislative Assembly. Let's listen into reaction which we have lined up, what exactly the conversation happened between DMK and TVK.
5: அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க, இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம், எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க வந்து விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க, 2 போகம். இத்தனை இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்களை எழுதி வச்சு கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையரிக்கு நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள்ல 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம்.
6: மாற்றுத் தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்கே வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம், அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்கே வாட்டர் கெனல் வந்து ஒன்று ரெண்டு இருக்கு, குணகரம்பாக்கம் கம்மங்கால் கெனல், 2 கெனல்ஸ் வந்து இங்கே இருக்கு. இது வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி வந்து தன்னை தானாகவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு.
7: அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க, கிடையாது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணலை. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இதுவரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதில் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்குது. அதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகரும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதர்பவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, ஒன்றே ஒன்று ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேறு யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மட்டும்தான், விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக்கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேறு யாருக்காகவும் இல்லை. எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை. பிடி பீரியட்ல எல்லாத்துக்கும் எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார அளவுக்கு ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லிச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு, இதோட பிடி பீரியட்ல உட்காருங்க, பேசலாம்.
8: மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் தி சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா?
4: The next very important story from Tamil Nadu is regarding the alleged poacher encounter in Karnataka forest, inside Karnataka forest, whereas yet again Tamil Nadu leader of opposition Udayanidhi Stalin has moved attention motion in the legislative assembly seeking clarification from the Tamil Nadu government. Udayanidhi Stalin pointed out autopsy report of 3 alleged poachers are out. In that they have mentioned ribs were broken and many injuries were found, and also close range shot down has happened. So Udayanidhi Stalin questioned Tamil Nadu government, TVK government. Has TVK government approached Karnataka state government, has written any sort of letter seeking clarification from the Karnataka government? Even Udayanidhi Stalin questioned when Karnataka Chief Minister D.K. Shivakumar visited Tamil Nadu here to attend Southern Regional Council meeting. Our Chief Minister has registered any condemnation in person towards Karnataka Chief Minister. So this has sparked huge controversy inside the legislative assembly. However, speaker gave clarification saying that the reply to the question was not ready by the appropriate minister. Tomorrow our minister, on behalf of Tamil Nadu government, minister will give a detailed clarification regarding the alleged poachers encounter in Karnataka forest. Let's listen into what exactly Udayanidhi Stalin spoke inside the legislative assembly.
9: இன்றைக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த 3 தமிழர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் 3 பேருமே சித்திரவதை செய்யப்பட்டு மிக அருகில் நிற்க வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு அந்த செய்திகள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமாக தெரிய வந்திருக்கு. 3 பேருக்குமே உடல் முழுக்க படுகாயங்கள் இருந்திருக்கு, விலா எறும்பு முறிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது. எனவே இது முழுக்க முழுக்க ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு எதிராக இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை தெரிய விரும்புகின்றேன். குறைந்தபட்சம் அந்த மாநில அரசுகிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா? கடந்த வாரம் கர்நாடக முதலமைச்சர் இந்த தென்மண்டல மாநாட்டிற்காக இங்கே வந்தார், அப்போ நேரலையாவது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதா?
10: ನಮಗೆ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅನುಮಾನಗಳು ಡೌಟ್ಗಳು ಬಂದಾಗ ಅದನ್ನು ಸಿಐಡಿ ಕೊಡ್ತೇವೆ. ಆದರೆ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ಏನು ಹೊಸದೇನೇ ಇಲ್ಲ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.
11: Very unfortunate, tragic incident where 3 Tamilians have been shot dead. I think the post-mortem report is a revelation. Looks like they have been tortured and shot at close range. I don't know what kind of animals will do these kind of things. Who are they? Are they terrorists, dreaded terrorists? If they have committed any offense or if they have violated any law, apprehend them, produce them before the courts, make them undergo the process of law. Who gave you the authority to take the law into your hands? The Tamil Nadu government should ensure justice is served to these victims.
4: So Karnataka government also has ordered probe into the incident. We'll wait for more details. Next story from Tamil Nadu is the DMK chief M.K. Stalin has moved the High Court challenging

0: போகும். இத்தனை இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடுங்களை எழுதி வச்சு கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையறிக்கு நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க வந்து பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள்ல 60 நாள்க்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம்.
1: மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாம இருந்தாலும் அங்க வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம், அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்க வாட்டர் கேனல் வந்து ஒன்னு ரெண்டு இருக்கு, குணகரம்பாக்கம் கம்மங்கால் கேனல், 2 கேனல்ஸ் வந்து இங்க இருக்கு. இது வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி வந்து தன்னை தானாவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு.
2: On that note, we're slipping into a very short break. Come right back, lots more lined up.